0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: ரூபாய்.
1: அத்திரமணக்குந்த கத்தரில் அசரன்ஸ் அப்போசித்ர அண்ட் பர்வா வில்லேஜ் ஒப்பம் கூடுதல் பிரான்ச்சுகள் உடன் கத்தரின்டே விவித பாகங்களிலேக்கு எத்தணும். கால் 5500498.

brought to you by அத்திரமணக்கு கத்தரில் அசரன்ஸ் அப்போசித்ர அண்ட் பல்வா வில்லேஜ் ஒப்பம் கூடுதல் பிரான்ச்சுகள் உடன் கத்தரின்டே விவித பாகங்களிலேக்கு எத்தணும் கால் 5500498

to you by அத்திரமடக்கு கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498 இன் அசோசியேஷன் வித் கழிச்சிட்டு இஷ்டப்பட்டால் மாத்திரம் வாங்கியால் மதி என்சிடி அண்ட் கோ பிரீமியம் நட்ஸ் ஃபைனஸ்ட் சாக்லேட் அண்ட் ஹேண்ட் பிக் டேட்ஸ் தொடங்கி 50+ குணாஃபர் சாக்லேட்ஸ் என்னவியுமாய் என்சிடி அண்ட் கோ பர்வா வில்லேஜ் சனாயா அண்ட் அல்கோர்

to you by அத்தர்மணக்கு த கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ரமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500-4998 இன் அசோசியேஷன் வித் கழிச்சிட்டு இஷ்டப்பட்டால் மாத்திரம் வாங்கியால் மதி என்சிடி அண்ட் கோ பிரீமியம் நட்ஸ் ஃபைனஸ்ட் சாக்லேட் அண்ட் ஹாட் பிக் டேட்ஸ் தொடங்கி 50+ குணாஃபர் சாக்லேட்ஸ் என்னவியுமாய் என்சிடி அண்ட் கோ பர்வா வில்லேஜ் சனாயா அண்ட் அல்கோர்

brought to you by அத்திரமணக்கு தக்கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500-4998 in association with கழிச்சிட்டு இஷ்டப்பட்டால் மாத்திரம் வாங்கியால் மதி இன்சிடியான் பிரீமியம் நட்ஸ் ஃபைனஸ்ட் சாக்லேட் அண்ட் ஹாட் பிக் டேட்ஸ் தொடங்கி 50+ குணாஃபர் சாக்லேட்ஸ் இன்னிவியுமாய் இன்சிடி அண்ட் கோ பர்வா வில்லேஜ் சனாயா அண்ட் அல்கோர்

0: brought to you by அத்தர்மணக்கின் கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500-4998 and
1: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788-0304

0: Brought to you by அத்திரமணக்குந்த கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500-4998 and
1: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788-0304

0: brought to you by
1: அத்திரமணக்கு கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498
2: and ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788-0304

0: Brought to you by அத்தர்மணக்கு தக்கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ரமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500-4998 and
1: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கூ 7788-0304
2: ஹாய் ഞാൻ നിങ്ങളുടെ മോഹൻലാൽ
3: എന്താക്ക കൂട്ടത്തോട് പറഞ്ഞേ ഒറ്റ വീട് കാട് കയറി
2: ഫേവറേറ്റ് റേഡിയോ സ്റ്റേഷനായ റേഡിയോ സനോ കേട്ട് കേട്ട് കൂട്ടുകൂടാ
3: ഇനി ഞാൻ പറയും കേക്കാം.

0: to you by
1: அத்தர்மணக்கு நக்கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498
0: and
2: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கூ 7788 0304
3: சுனோ பாலிவுட்

0: Brought to you by அத்திரமணக்கு கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498 and
1: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ராசூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788-0304

0: brought to you by
1: அத்திரமணக்குந்த கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ரமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498
0: and
2: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788-0304

0: Dubai. அத்திரமணக்குந்த கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மதர்கதீம் கால் 5500498
1: and ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788 0304